0: دي مستوم زي عسى تنتير أنا جاي وانزو تولا كان جي زوا ما يرى مني جاني مني رور هنا ركا دوكا كيل سيكيان دي أورينا زي مي روسو انجاي ووانا تني فاندارانا مانارك.
1: Reste à l'écoute, on revient juste après ça.
2: Allô, tu es avec Sarah Femme d'Orange, au Sarah 90, afin de m'y assurer que tu es un peu de temps, tu es un opérateur de recherche, qu'au choix fait, au Sarah 90, que a sui ni 4.90, mais tu n'as pas de farce créative Orange.
3: Orange, et où est-ce que tu es?